காயலுன் கபித்தம்பு இச்சு கண்டம்புலுன் ரேகு பண்டுன் மகாமஞ்சி நேரேடு பண்டுன் வடல் நூனெ பூரீலு பட்னாகு டப்பாலு சாப்பட்டு நுன்றம்புலுன் தீயனை நட்டி நாரங்கமுல் சொக்கமௌ சக்கர